0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேரம்.

0: இடைவிடாத ஒலிபரப்பு எந்நேரமும் இந்திய இசை. இப்போது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக எந்தரோ மகானுபாவு என தொடங்கும் தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனை ஸ்ரீராகம் ஆதிதாளம்.
1: On Ragam 24/7 DTH, we now bring you a Jalatarangam recital by Anayampatti S. Ganesan. He begins with Endaro Mahanubavu in Sri Ragam set to Adi Tal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ரகுவம்ச சுதா கதன குதூகலம் ராகம் ஆதி தாளம் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம்.
1: You can now listen to ரகுவம்ச சுதா in ராக கதன குதூகலம் set to ஆதி தாள், a composition by பட்னம் சுப்பிரமணிய ஐயர்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது வந்தே சதா என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி நவரச கன்னட ராகம் ஆதி தாளம்.
1: You can now listen to Vande Sada in Rag Navarasa Kannada set to Aditaal, a composition by Swati Thirunal.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி ஒரு கணம் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஸ்ரீரஞ்சனி ரூபக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Jalatarangam recital by Anayampatti S. Ganesan. He is accompanied on the violin by M. A. Sundareshwaran and on the mridangam by R. Ramesh. He continues with Ini Oru Kanam in Rag Sri Ranjani set to Rupakam Tal, a composition by Papanasam Sivan.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 TTH, you were listening to a Jalatarangam recital by Anayampatti S. Ganesan. He was accompanied on the violin by M. A. Sundareshwaran and on the Mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு, எந்நேரமும் இந்திய இசை. இப்போது நந்திதா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக மனசா எட்டுலோ ராகம் மலையமாருதம், ரூபகதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Nandita Ravi. She begins with Manasai Etulo in Rag Malayamarudam, set to Rupakam Tal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் அடுத்து புதமாஸ்ரயாமி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் நாட்டகுறிஞ்சி மிஸ்டர் ஜம்பதாளம்.
1: நந்திதா ரவி நவ் பிரசன்ஸ் புதமாஸ்ரயாமி இன் ராக் நாட்டகுறிஞ்சி செட் டு மிஸ்டர் ஜம்பதாள், அ காம்போசிஷன் பை முத்துசுவாமி தீட்சிதர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நந்திதா ரவி அவர்களின் பாட்டு. கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மரகதமணி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் வராளி, ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Nandita Ravi. She is accompanied on the violin by Kalpana Kishore and on the mridangam by R. Ramesh. She concludes her concert with Maragada Mani in Rag Varali set to Adi Tal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது நந்திதா ரவி அவர்களின் பாட்டு, கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Nandita Ravi. She was accompanied on the violin by Kalpana Kishore and on the mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சீதா ராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதா ராஜன். She is accompanied by Shri T.V. Ramanuja Charlu on the violin, Salem Shri K. Srinivasan on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil Mudalil, Pantuvarali Raga Varnam, Adithalam. The concert begins with a Varnam in Rag Pantuvarali set to Adithal.

இனி சங்கரி நீவே சுப்ராய சாஸ்திரி சாஹித்யம் பேகட ராகம் ரூபகதாளம் லிசன் நவ் டு சங்கரி நீவே கம்போஸ்ட் பை சுப்ராய சாஸ்திரி இன் ராக் பேகட செட் டு தாள் ரூபக்

இனி ஞான சபையில் பாபநாசம் சிவன் பாடல் ராகம் சாரங்கா மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு ஞான சபையில் கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன் இன் ராக் சாரங்கா செட் டு மிஸ்ர சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டிவி ராமானுஜா சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Srimati Sita Rajan. She is accompanied by Sri T.V. Ramanuja Charlu on the violin, Salem Sri K. Srinivasan on the mridangam, and Coimbatore Sri V. Mohan Ram on the ghatam. Ini Sripati Mukha, Syama Sastri Sahityam, Saveri Ragam, Adithalam. Listen now to Sripati Mukha, composed by Syama Sastri in Rag Saveri, set to Adithal.

நேயர்கள் இதுவரை கேட்டது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. பகவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதாராஜன். ஷீ வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for ragam 24/7 dth anytime indian music.

ஆனந்த நடமாடுவார். ராகம் பூர்வி கல்யாணி, ரூபகதாளம் நீலகண்ட சிவன் கிருதி. நெக்ஸ்ட் இஸ் ஆனந்த நடமாடுவார், கம்போஸ்ட் பை நீலகண்ட சிவன் இன் ராக பூர்வி கல்யாணி செட்டு ரூபகதாளம்.